பிடைப்பைக்குமே ஆறு கடுப்பாண்டே டாக்கியா ஜல்தி கரே புகார் ஜல் ஜலுருவ எப்படி சடச்சடப்பு யார் நானுக்கு ஜென் கருத்த.